0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் வலம்பரம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7 5 9 8 5 3 8 7 7 3. மீண்டும் 7 5 9 8 5 3 8 7 7 3 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம், கோவையிலிருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே, வணக்கம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஓகே மேடம். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, அதனால பத்தி பாட்டு பாருங்க. தனி பாட்டு.

0: சிறப்பாக பண்ணீங்க மேம். வெள்ளிக்கிழமை ஆடி
1: அவ்வளோதான்
0: வெள்ளிக்கிழமை அது ஃபஸ்ட்டு பாடல், நல்ல பக்தி பாடலாக அழகாக பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
1: மேடம், தேங்க் யூ,
0: தேங்க்யூ,
1: தேங்க்
0: தேங்க்யூ.
1: யூ.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம் அவர்கள். அழகாக அருமையாக அவங்க குரலில் செம்மையாக ஒரு பக்தி பாடல் சிறப்பாக இருந்துச்சு. நான் போடுற வேலையே இல்லை, அழகாக பாடிட்டு போயிட்டாங்க, சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வந்துட்டேன், பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சனி வந்துட்டேன்.
0: வந்துட்டீங்களா மேம்? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. புவனேஸ்வரி அம்மா அக்கா பாடுறதுனாலதான் அதிசயம். அவங்க பாடினா பேச்சே பாட்டு மாதிரிதான் இருக்கும். ஐயோப்பா சூப்பர்,
0: நல்லா பேசுறீங்க, நல்லா என்ன மேம்.
2: உங்க பக்கத்துல குறைச்சிங்க போய்.
0: ஓகே ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஒரு பக்தி பாடல், ஒரு இது பாடலாம்
0: மேம். பாடுங்க.
2: நிறைய பேர் நம்பர் கொடுத்துருக்காங்களா, வருவாங்க. சரி ஓகே. சொல்ல சொல்ல எனக்கு நடா

0: சொல்ல சொல்ல எனக்குதடா முருகா, முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எங்கள் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்று ஒன்று வாட்டிடும் போது அங்கே உன்னருளில் கண்டா உன்னருளில் முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. கொஞ்சம் மிஸ்டேக் மணிங்கள். அடுத்தது இந்த பாட்டு டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா டன் கருப்பு தான் எனக்கும் பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கும் பிடிச்ச கலரு, சாமி கருப்பு தான் சாமி சிலையும் கருப்பு தான், ஞான கருப்பு தான் கோயிலும் கருப்பு தான், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான், அழகு கருப்பு தான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கும் பிடிச்ச கலரு, வெண்ணில உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்பு தான், வேலை செஞ்சு உழைக்கும் எங்கே விவசாயம் கருப்பு தான், மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ வைரம் கூட கருப்பு தான், மதுர வீரம் கையில் இருக்கும் வைச்சருவா கருப்பு தான், பூமியில முதல் முதல்ல பிறந்த மனுஷன் கருப்பு தான், மக்கள் மஞ்சம் மக்கள் பஞ்சம் தீர்க்கும் எந்த மழை மேகம் கருப்பு தான், உன்ன பத்தி வச்சிருக்கோ உன்ன பத்தி வச்சிருக்கோ நெஞ்சு குழி கருப்பு தான், ஊரறிய பெத்த கிட்ட புள்ள பத்தும் கருப்பு தான். நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு, நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்தும் கருப்பு தான், அழகு கருப்பு தான்.
1: பூமியில மொத முதல்ல
0: பூக்கடையில தேடின பூவில கருப்பு தான், அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பு தான், பவாட கட்டி கட்டி பதிந்ததும் கருப்பு தான், முத்தம் கண்டு காத்திருக்கும் அந்த இடம் உனக்கு தான், உன்னை என்ன ரசிக்க வைக்கும் உன்னை என்ன ரசிக்க வைக்கும் கண்ணு ஒளி கருப்பு தான், கருப்பு சொல்லி தந்த கண்ணகியும் கருப்பு தான், தாய் வயிற்றில் நாம் இருந்த தாய் வயிற்றில் நாம் இருந்த கருவறையும் கருப்பு தான், மணலும் கருப்பு தான் கருப்பு தான், எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வாட்ஸ் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, சாமி கருப்பு தான் சாமி சிலையும் கருப்பு தான், யானை கருப்பு தான் கோயிலும் கருப்பு தான், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான், அழகு கருப்பு தான்.
1: அனுபவிச்சு பாடுற மாதிரி இருக்கு மேம்.
0: அப்படிதான் பாடணும், அப்புறம் பாட்டு நல்லா இருக்கும். உங்ககிட்ட கத்துக்கிட்டேன்.
1: நீங்க நாங்க பாடுற பாட்டெல்லாம் நீங்க கேட்க மாட்டேன்றீங்களே, பாடிட்டு போயிடுறீங்க அப்படித்தானே?
0: ராஜேஷ்
1: சூப்பர் சிங்கர் தோத்துறோம், எங்க சபரி அவ்வளவு சூப்பரா இருக்கு இப்போ.
0: இப்போ நம்ம சபரி எங்க சபரி
1: நம்ம சபரி நீங்க தான் கேட்க மாட்டேன்றீங்களே.
0: நான் கேட்கலாம், உங்க நினைச்சிட்டு தான் இருக்கேன். இங்க பாருங்க,
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் பாண்டிச்சேரியில் இருந்து சிவரஞ்சனி மேம் அவர்கள் அழகான ரெண்டு முத்து மாதிரி சூப்பர் பாட்டு பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பாடல், ரொம்ப சிறப்பாக பேசி சிரிப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம், வருங்கள் வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
1: ஏதோ குழந்தை வந்து பேசுது, என்னம்மா வேணும்? சூப்பர் மேம், நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே மேம், பாடல், உங்கள் பாடலை.

తలతై కళ్ళ మనం తు

0: அது உன்னுடைய வீடு, திருவேற்காடு அது உன்னுடைய வீடு. கருணையுள்ள மாரியம்மா கருமாறி, கடைக்கண் திறந்து வழங்கிடுவாய் அருள்வாரி. கருணையுள்ள மாரியம்மா கருமாறி.
1: அருமையா பாண்டிங்க மேம். இந்த பாட்டு நாங்க கேட்டதே இல்ல. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, அந்த பாட்டு தான் கேட்டிருக்கோம்.
2: ஆமா, இது வந்து தேரெழுந்தூர் சகோதரிகள்னு ஒருத்தங்க, ஒரு சிஸ்டர்ஸ் பாடுறாங்க, சூலமங்கல மாதிரியே பாடுவாங்க, அவங்க பாடின பாட்டு.
1: நாங்க உங்க குரல்ல தான் நாங்க புது புது பாட்டா கேக்குறோம் மேம். சூப்பர் மேம், அருமையா அழகா பாண்டிங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அழகான அவங்க குரலில் என்ன ஒரு அழகான பாட்டு, பக்தி பாடல் சிறப்பாக இருந்தது, ரொம்ப அருமையாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: சோழேஸ்வரிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: ரொம்ப நல்லா இருக்கும்.
0: பாடுங்கள்.
1: மழை தூரிட்டு இருக்கு, வெளியே வந்தீங்களா பாத்தீங்களா?
0: வெளியவே வரல. நானு
1: வாசல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு பாட்டு ஒன்று நான் பாட ஆரம்பிச்ச உடனே 8 நிமிஷம் தாண்டிட்டு ஓடியாது.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பாடுறேன். எந்த திசையிலும் உன்முகமே வந்து குரு நதி பொறிகுதடி, எந்த திசையிலும் உன்முகமே வந்து குரு நதி பொறிகுதடி, புவனேஸ்வரி பரிபூரணி, புவனேஸ்வரி பரிபூரணி, திருவருள் பொறிந்திட வேணுமம்மா, திருவருள் பொழிந்திட வேணுமம்மா, எந்த திசையிலும் உன்முகமே வந்து குரு நுகை புரிகுதடி, உந்தன் முகத்தினில் அந்த குரு நகை வாவென்று அருகில் அழைக்கலம்மா, உந்தன் முகத்தினில் அந்த குரு நகை வாவென்று அருகினில்

என்னை சுற்றி செல்வம் கிடந்ததம்மா, வீடெங்கும் மாவிலை தோரணங்கள், சுமங்களின் முகங்களில் பரவசங்கள். என் தாயும் இன்று வந்தாளே, அவள் வருகையில் மனையினில் மங்களமே.

0: திசையில் முகமே வந்து குரு நதி புரி குதடி.
1: அருமையா பாடுனீங்க மேம், அழகான பாடல், சிறப்பா இருந்தது உங்க குரல்ல பாடல்.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள்.
0: பாடலே சார் 10 மணிக்கு என்னைய பாட வச்சாங்க, அதனால தான் அந்த பாட்டை இப்ப பாடுறேன்.
1: என்னது
0: சார், அன்னைக்கு நடத்துனாங்களா 10 மணி வரை? நீங்க இல்ல, போன வாரம் 10 மணிக்கு லாஸ்ட் பாட்டு பாடினேன்
1: நான். சரி சரி சரி, சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா இருந்தது பாடல், அருமை அருமை. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பக்தி பாடலை செலக்ட் பண்ணி செம்மையாக பாடினாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வரங்கள் வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நம்ம வேலூர் மாவட்டம் பட்படி.
1: வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா?
2: எங்களுக்கு
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்ததுல. நாங்க சூப்பரா இருக்கோம் சார்,
2: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். பாருங்க, 20 நிமிஷம் போராட்டத்துக்கு பிறகு உள்ள நான் நினைச்சிருக்கேன்.
1: அப்படியா? இப்ப புள்ளையும் அப்படிதான் வருது.
2: அது எப்படி மேம், நீங்க நான் 3 நாள் ப்ரோக்ராம் பண்ணாலும் லைன் 4 ஃபுல்லா வராங்க, அந்த டிக்க சொல்லுங்க மேம்.
1: இல்ல இல்ல, இப்ப ஃபுல்லா 9 மணி வரைக்கும் நடக்குது சார். அப்படின்னு போது லைன் பிஸியாவே தானே இருக்கும்.
2: ஐயோ ஐயோ, எப்படி அவ்வளவு ஆளு
1: வந்துட்டாங்க? அவ்வளவு ஆளு ரொம்ப
2: எல்லாரும் பிரியமா பேசுறதுனால
1: எல்லாரும் வந்துடுறாங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ.
2: பரவாயில்ல மேம், மிக்க மகிழ்ச்சி. பேசுறதுல
1: சிறப்பு.
2: நான் மின்னலை படத்துல வெண்மதி வெண்மதி அந்த பாட்டு பாடுறேன்,
1: பாடுங்க பாடுங்க.
2: வெண்மதி வெண்மதி ஏனில்ல நீ வானக்க மேகத்துக்கு சொல்லு.

0: இதுதான் என் பாட்டு.
1: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க சார் இன்னைக்கு பாடல், செமையா இருக்கு.
0: அடியே மேம் சொல்லி
1: ஆமா
0: பிடிச்சிருந்ததா?
1: நிச்சயமா பிடிச்சிருந்துச்சு.
0: ரொம்ப
1: அந்த நீங்க ஒவ்வொரு புது புது பாட்டுகள்லாம் ஒரு ஒரு மாதிரி கொண்டாந்து பாடுவீங்க சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு இன்னைக்கு.
0: எனக்கும் ரொம்ப ஹாப்பி மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனவே நிறைய நிகழ்வு சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு நல்ல பாட்டு கொண்டு வந்திருப்பீங்க, அதனால உங்க பாட்டுக்காகவும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் மேம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள், அழகா
0: பண்ணவங்களுக்கு. ஓகே,
1: தேங்க்யூ, தேங்க்யூ, பை பை பை. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான ஒரு புது பாடல் எடுத்து வந்து செம்மையா சிறப்பா பண்ணார். ரொம்ப அனுபவிச்சு ஒரு மாதிரி கரெக்டா அழகா எல்லாத்தையும் கரெக்டா கொண்டாந்து பாடினாரு, செம்மையா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம், கோவை ராஜேஷ். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், ஏதோ உங்க புண்ணியத்துல.
2: ஐயோ,
1: என்ன அங்க கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு கோவையில?
2: கோவையில காத்துதான் அடிக்குது சாயங்காலம், ஒண்ணும் மழையெல்லாம் இல்ல.
1: மழையே கிடையாது,
2: மழை பெய்யும் சொன்னாங்க. கும்பகோணம் சைட்ல எல்லாம் லைட்டா மழையா இருக்குன்னாங்க, லேசா தூர்ல போடுதுனாங்க.
1: தூரல் இங்க பொதிகை கிட்டேயே, தென் பொதிகையிலே தூரல் இல்லையே, என்னத்த சொல்ல. காத்துதான் இங்கேயும் தான் காத்து தான் அடிக்குது. நல்லா இருக்கீங்களா சார்? பாடுங்கள் பாடலே.
2: பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்மராய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் பூலோக சொர்க்கமே மந்த்ராலயம் பூவனமும் போற்றிடும் மந்த்ராலயம் மந்த்ராலயம் புவனமும் போற்றிடும் மந்த்ராலயம் பிரகலாதராயரின் பிருந்தாவனம் பிரகலாதராயரின் பிருந்தாவனம் குரு ராகவேந்திரரின் மந்த்ராலயம் குரு ராகவேந்திரரின் மந்த்ராலயம் பூலோக சொர்க்கமே மந்த்ராலயம் புவனமும் போற்றிடும் மந்த்ராலயம் குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா கவலைகள் தீர்த்திடும் கருணாலயம் கர்மவினை வீக்கிடும் மந்த்ராலயம் கவலைகள் தீர்த்திடும் கருணாலயம் கர்மவினை நீக்கிடும் மந்த்ராலயம் கருணாமூர்த்தியின் பிருந்தாவனம் கருணாமூர்த்தியின் பிருந்தாவனம் குருராஜர் பாண்டிருக்கும் மந்த்ராலயம் பூலோக சொர்க்கமே மந்த்ராலயம் புவனமும் போற்றிடும் மந்த்ராலயம் குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா பீம அனுமந்த பிரகலாதன் பாதம் நம் ஆதாரம் குருராஜ தாமரை பாதம் பீம அனுமந்தன் பிரகலாதன் அவதாரம் நம் ஆதாரம் குருராஜ தாமரை பாதம் நாள்தோறும் அவர் நாமம் சொன்னாலே போதும் நாள்தோறும் அவர் நாமம் சொன்னாலே போதும் தீராத ரோகங்கள் பறந்தோடும் தூரம் தீராத ரோகங்கள் பறந்தோடும் தூரம் பூலோக சொர்க்கமே மந்த்ராலயம் புவனமும் போற்றிடும் மந்த்ராலயம் வீணையில் ராமனின் கீதம் வரும் ஆலயம் ஊமைகளை பேச வைக்கும் புத்தமரின் ஆலயம் அன்னதானம் தினம் வழங்கும் பொன்னாலயம், துண்டா நதிக்கரையில் விளங்கும் பொன்னாலயம், துண்டா நதிக்கரையில் விளங்கும் பொன்னாலயம், பூலோக சொர்க்கமே மந்திராலயம், புவனமும் போற்றிடும் மந்திராலயம், குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா.
1: அருமையான பாட்டு, நாங்க உங்க வாய்ஸ்ல இன்னைக்கு தான் புதுசா கேட்கிறோம் ராகவேந்திர.
2: வீரமணி, வீரமணி சாரோட பாடல்.
1: அப்படியா, சிறப்பா பண்ணீங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துட்டேன் ராஜேஷ். உங்களால இந்த மாதிரி பாட்டெல்லாம் நாங்க இப்பதான் கேட்கிறோம், அதனால சிறப்பா இருந்தது பாடல். செம்மையா பண்ணீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள் அழகான ஒரு ராகவேந்திரர் சாங் பண்ணார். சிறப்பாக இருந்தது, ரொம்ப கேட்க கேட்க அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்தது. செம்மையாக பண்ணார், அருமை, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? யாருங்க? சவுண்ட் கேக்கலங்க.
3: வேலூர் மாவட்டத்துல இருந்து கே ரசூல்பா பேசுறேன்.
1: அப்படியா, புது நேரா? சார் நீங்க பேசுறதே கேக்கல சார். பாட்டு எங்க இருந்து சார் கேக்கும்? நெட் கரெக்டா இருக்க இடத்துல வந்து நில்லுங்க. புரியல என்ன சார்?
3: டவர் இஷ்யூவா சொல்றீங்க,
1: கேட்கவே இல்லையே. சொல்லுங்க.
3: வேலூர் மாவட்டத்துல இருந்து கே ரசூல்பா பேசுறேன்.
1: கே பேர் சொல்லுங்க கரெக்டா? புரியல அந்த பேர்.
3: கே ரசூல்பா, RASUL.
1: ரசூல், ஓகே. நல்லா இருக்கீங்களா ரசூல் சார்?
3: நல்லா இருக்கேன். தயாரா இருக்கேன்.
1: ஓகே ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க?
3: வேலூர் மாவட்டம்.
1: வேலூர்ல எந்த ஊரு?
3: வேலூர்ல டோல்கேட் பகுதி, தர்பாரி சைடு.
1: அப்படியா, வேலூர்னே போட்டுறேன். ரசூல், ஓகே. பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: எந்தங்க கல்யாணி போடுறது தோல் மீது தாளாட்டு.
1: பாடுங்கள், பாடுங்கள்.
3: தோல் மீது தாளாட்டு பச்சை கிளி நீ தோங்கே, தாய் போல தாளாட்ட ஏன் தங்கவே நீ தோங்கே, நிலவ கேட்டா பொடிச்சு தருவே மாமே, உலக கேட்டா வாங்கி தருவே மாமே, தங்கரதமே தூங்காயோ தாயம்பழமே தூங்காயோ முத்துச்சரமே தூங்காயோ முல்லை மனமே தூங்காயோ, தோல் மீது தாளாட்ட ஏ பச்சை கிளி நீ தூங்கே, மல்ல துதுர அவளை நம்பி வாழ்க்கை என்னும் ஆற்றில் இறங்க

0: மனசு பொறுத்தலடா, ஏ மனோ தவிக்குதடா, தங்கரதமே தூங்காயோ, அழம்பழமே தூங்காயோ, முத்துச்சரமே தூங்காயோ, முல்லை மரமே தூங்காயோ. தேங்க்யூ மேடம்.
1: ரொம்ப அழகா பாண்டிங்க சார், அற்புதமா இருந்துச்சு. நீங்க பாட்டை ஃபுல்லா இன்னும் பாடல, அரை
2: பாட்டுலயா?
1: ரொம்ப அழகா பாண்டிங்க சார், முதல் முதல்ல வந்து நீங்க பாடினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் வேலூரில் இருந்து ரசூல் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடல் கேட்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க மேம். ஓகே, நல்லா
3: இருக்கீங்களா? நல்லா இருக்க மேம். இந்த பாட்டு சபரியில ஓடிட்டு இருக்கும்போது நம்ம லைன் போட்டோம், திரும்ப அதே கண்டினியூட்டி ஆகுதா, எப்ப முடியுதுன்னு தெரிய மாட்டேங்குது.
1: என்னது புரியல, நீங்க சொல்றது என்னது மேம்?
3: நம்ம ஒளிபரப்பு வானொலி கேக்குறோம்ல, ஒளிபரப்பு பாட்டு பாடுறது. அப்ப அவங்க முடியும் போது நம்ம லைன் போடணும்னா திருப்பி டச் பண்ணும் போது என்ன செய்யுதுன்னா லைன் கட் ஆயிடுது, அந்த தொடர் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு.
1: எப்பவே ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாம் இன்னும் கிடைக்கல தெரியுமா? நீங்க இப்பதான் வந்தீங்க, உங்களுக்கு கிடைச்சிருச்சு.
3: புண்ணி தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா.

சீரும் செல்வமெல்லாம் உண்டையவன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன்னருளன்றோ, எந்த நேரமும் உன்னினைவன்றோ, எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ, ஒவ்வொரு அரிசியிலும்

சரணம் சந்தையா, நீ இருக்கின்ற அது போதும் முருகையா. சில நேரம் நினைக்கும் போது கண் கலங்கு அப்பா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, உன்னா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா.

0: திடலை பார்க்கிறீ அலையும் மடங்கிலோ உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்லையே சாமி முருகையா சரணம் தந்தையா சகலமும் எனக்கு முருகன் தானப்பா என் உயிர் கலந்து நாவில் பொருளும் எந்த சந்தையா உன்னை தெய்வம் என்பதா ஒரு நாதன் என்பதா நன்றி.
1: சிறப்பா பாடுங்க மேம், ரொம்ப அழகா இருந்துச்சு. அருமையான பக்தி பாடல், முருகனோட பாடல், சிறப்பா
0: பாடுங்க.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள் அழகான ஒரு முருகன் பாட்டு எடுத்து செம்மையாக பாடினாங்க, சிறப்பாக இருந்தது. கஷ்டப்பட்டு பாடினாங்க, அவங்களுக்கு காஃபெல்லாம் வந்துச்சு பாவம். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் சூப்பரா இருக்கோம் சார்.
2: நன்றி,
1: பாடுங்கள்.
2: பாட்டு பாடுறேன்.
1: பாடுங்க.
2: மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கோ காமன் மனசு, மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கோ காமன் மனசு. புதிய ஒரு ஜோடி பொருத்தம் பல கோடி, புதிய உலக தெரியும் வரைக்கும் மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கோ காமன் மனசு. நடந்தவரை வயசுக்கு பொருத்தம் இல்லை, நடக்கும் கதை மனசுக்கு அமைதி இல்லை. நடந்தவரை வயசுக்கு பொருத்தம் இல்லை, நடக்கும் கதை மனசுக்கு அமைதி இல்லை. விதைத்தவிதை முளைத்தது மாறவில்லை, விதைத்தவிதை முளைத்தது மாறவில்லை, விதைத்தவிதை முளைத்தது மாறவில்லை. விதைத்து விட்டு துடிப்பது லாபம் இல்லை. அறிகதா தெரிந்ததா, அறிகதா புரிந்ததா, உலகம் முழுதும் தெரிந்த கதைக்கு விளக்கமா மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, காமனுக்கோ காமன் மனசு. தா திட்ட தோம் திட்ட தறி கிட்டத்தை, தாம் திட்ட தோம் திட்ட தறி கிட்டத்தை, தை தை தித்தோ தித்தித்தை, தரிகடத்தை தரிகடத்தை, தத்தித்தம் தரிகடத்தை தரிகடத்தை. கற்றவர்கள் எழுதிய கவிதையிலும் மற்றவர்கள் கூரைகளை காண்பதுண்டு, மற்றவர்கள் எழுதிய கவிதையிலும் மற்றவர்கள் கூரைகளை காண்பதுண்டு. குற்றம் என சொன்னது சொன்னதுதான், வெற்றி கண்ணை திறந்தது தேர்ந்து திறந்ததுதான். சிவனிடம் துணிந்தவன் எதற்குமே அஞ்சுவார், உலகம் முழுதும் தெரிந்த கரைக்கும் தெரியட்டும் மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கோ காமன் மனசு. புதிய ஒரு ஜோடி பொருத்தம் பல கோடி, பருவ வயசு கடந்த பிறகு மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கோ காமன் மனசு.
1: அருமை அருமை, இந்த பாட்டை தேர்வு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது, அழகா பாடினீங்க சார், அருமையா இருந்தது. உங்க செலக்ஷன் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள் அருமையான ஒரு பாட்டை எடுத்துகிட்டு வந்து சிறப்பாக அழகாக பாடினார், அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஐம் ஃபைன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஓகே ஓகே. பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சத்தை குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சத்தை குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. ஒரு கண்ணில் நீர் கசிய, உதட்டு வழி ஒசு கசிய, உன்னாலே சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் மானதே. அட ஆத்தோடு விழுந்த என்ன அந்த ஆத்தோடு போவது போல், நெஞ்சு உன்னோடுதான் பின்னோடுதே, அடக்கால மறந்து காட்டு மரமும் பூக்கிறதே. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சு மஞ்சத்தை குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. கம்மங்கஞ்சு விழுந்த மாதிரிய, கண்ணுக்குள்ள நுழைஞ்சு ஒரு திரிய, கொடிய விட்டு கொடுச்ச மல்லிகையே, ஒரு மொழி சிரிச்சு பேசறிய, நாயமல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு புட்ட, மெரல வச்சு அழுத்திய கோழத்துல குறுத்திய வெப்பயின்னும் போகல, அடிமம் போல செவப்பு இல்ல, கணுக்கால் கூட கருப்பு இல்ல, நீட்டின் இடம் தித்திக்குமே, இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. குறுக்கு சிறுத்தவளே, என்னை குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சத்தை குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி, உயிர் மூச்சு நிறுத்து கண்மணியே, உம்முதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே. மழை அடிக்கும் சிறு பேச்சு, வெயில் அடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையிற வரையில் உடன் வரக்கூடுமோ, உசுர் என்னோட இருக்கையிலே, நீ மண்ணோடு போவதுங்கே, அடவும் ஜீவனில் நான் இல்லையா, அடுக்குள்ள மறந்த குழந்த கூட குழம்புவையா. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சத்தை குளிக்கையில் என்ன கொஞ்சம் கூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துதாயே.

உங்க ஃபேமிலியிலேயே உங்களுக்கு ஓடுற ரத்தத்துல சாங்கும் சேர்ந்து ஓடுது விஜய் பிரவீன் அவர்களே. இந்த சபரி நடத்துகிற அந்த சூப்பர் சிங்கரில் நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸை தட்டி செல்வீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அவ்வளோ அழகாக பாடுறீங்க, ரொம்ப சூப்பராக பாடுறீங்க, செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சிறப்பாக பாடுறீங்க விஜய், ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து விஜய் பிரணீத் பிரவீன் அவர்கள். சூப்பராக எவ்வளோ அழகாக பாடினார் அம்மா, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இந்த பாட்டு அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான சாங், அது செம்மையாக பாடினார், அவ்வளோ அழகாக, ஒரு இது கூட அப்படி அப்படி நகழாமல் செம்மையாக பாடினார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் விஜய் பிரவீன் அவர்களே உங்களுக்கு தான்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், கோவை காயத்ரி.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களாம் நல்லா இருக்கோம் மேம்.
1: ஓகே,
0: பாடுங்க.

ஏழிசை பாடு.

எண்ணங்கள் ஓவியம் தீட்டி காட்டிடும் கண்ணம்

0: சொல்லில்லை நான் பேச வந்தேன், சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை. தேங்க்யூ.
1: பேச வந்தேன்ட்டு இவ்வளோ அழகா பண்ணீங்கன்னா நாங்க எங்க மேம் போறது? எவ்வளோ அழகா பண்ணீங்க தெரியுமா? ஆனா அந்த லாஸ்ட்ல வந்த ஹான் வருது இல்ல, அத கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்ணிருந்தீங்கன்னு நல்ல. நீங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் தான், அழகா
0: பண்ணீங்க.
1: ஆமா ஆமா ஆமா, செம்மையா பண்ணீங்க மேம்.
0: அவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல,
1: அதனால அது அப்படி பாடிட்டீங்களோ?
0: வழங்கும்
1: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் இவ்வளோ அழகான பாடலை எடுத்து என்ன அருமையாக பாடினாங்க தெரியுமா? செம்மையாக இருந்தது, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல். அவ்வளோ அழகான பாட்டை அப்படி அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: யா மேம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க. என்ன மேம்?
1: குயில் பாட்டில் ஓ வந்ததென்ன இளமானே, அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனம்தானே, இது வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு

மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூமெத்தை வெறுப்பேன். உத்தரவு போடும் நேரமே முத்து நகை பெற்றதத்தை

0: நன்றி சகோதரி.
1: சிறப்பாக பண்ணீங்க மேம், ரொம்ப அழகாக பண்ணீங்க, அருமையாக இருந்தது பாடலும்,
0: ரொம்ப
1: நல்ல
0: நன்றி.
1: சத்தமாக பாடுறீங்க.
0: ஒரு பாடலோட ரெடியா வெயிட் பண்ணிட்டு
1: வர சொல்லுங்க, வர சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஸ்ரீதர் சார்?
2: சௌக்கியமா இருக்கேன் மேடம்.
1: ஓகே ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாறையில்லை உன்னை தோட ஏணி இல்லை, விண்ணிலே பாறையில்லை உன்னை தோட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பக்கத்தில் நீயுமில்லை பார்வையில்

சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே நங்கை உன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி நங்கை உன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ

0: கொண்டு நான் நடப்பேன், வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ. விண்ணிலே பாதையில்லை, உன்னை தோட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே.
1: வா வா வா, செம்மையா பண்ணீங்க சார், எவ்வளவு அழகா பண்ணீங்க தெரியுமா இந்த
0: பாடலை.
1: சூப்பர், இது ரொம்ப டிஃபிகல்ட் சாங், செம்மையா பண்ணீங்க. ஆனா அருமையா இருந்துச்சு, உங்க குரல் எவ்வளவு சத்தமா. உங்க ஒய்ஃபும் அப்படித்தான் பாடுறாங்க, நீங்களும் அப்படித்தான் பாடுறீங்க.
0: ஒண்ணும்
1: கிடையாது. ஆமா, சிறப்பா பண்ணீங்க, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூரில் இருந்து அகிலா அவர்களும் ஸ்ரீதர் அவர்களும் செம்மையாக பாடினாங்க. ரெண்டு பேருமே அவ்வளோ போட்டி போட்டு ரொம்ப அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்தது கேட்கறதுக்கு. பாடல்களும் ரொம்ப சூப்பர் ஹிட் சாங்ஸு, செம்மையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் எனது குரலில் ஒரு பாடல். வரும் நேரம் 8:07. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம், ஒரே ஒரு பாட்டு.
1: வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே, பூ முத்தம் தந்தவனே. வந்தாய் கோபாலனே, பூ முத்தம் தந்தவனே. அக வெண்ணில மின்னிடும் கண்ணியர் கண்களில் தன் முகம் கண்டவனே. பல விந்தைகள் செய்தவனே, ஆஹாஹாவான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே.

0: வந்தாய் கோபாலனே, பூ முத்தம் தந்தவனே, ஹா ஹா ஹா வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே, பூ முத்தம் தந்தவனே.
1: நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: நான் கோவையில இருந்து கவிதா முகுந்தன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: சிறப்பா இருக்கேன். உங்களுடைய பாடல் மிக மிக அருமை. நீங்க எல்லாருக்கும் கமெண்ட் சொன்னீங்க, நிஜமாவே ரொம்ப மனதை தொடர மாதிரி இருந்தது. உங்களுடைய அந்த குரல் வந்து ரொம்ப இனிமையா இருக்கு.
1: தேங்க்யூ தேங்க்யூ மேம்.
2: நன்றி.
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சிறப்பா இருக்கேன்.
1: பாருங்க உங்கள் பாடல். நான் நல்லா இருக்கேன் மேம்.
2: குழலோதும் கண்ணனுக்கு கோயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கோ குக்கோ குக்கோ. குழலோதும் கண்ணனுக்கு கோயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கோ குக்கோ.

con poder a poder.

இல்லா இப்பதான் சசக்குறதா கண்ணா

0: கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா,
1: சிறப்பா இருந்தது மேம். உங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வந்து சரியா பாடவே வரல, நீங்க ரொம்ப பாடவே வரல. ரொம்ப பாட வந்திருந்தீங்கன்னா இந்த குரலுக்கு ரொம்ப டாப்ல போயிருப்பீங்க மேம். ரொம்ப சிறப்பா இருந்தது. தெரியும் நீங்க இப்பதான் வரீங்கன்னு எனக்கு தெரியும், நான் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிறப்பு மேம், ரொம்ப அழகா ட்ரை பண்றீங்க, நல்லா பாடுறீங்க, செம்மையா. இன்னும் பாடு, இன்னும் நீங்க பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா பாடலாம். உங்க குரல் அவ்வளவு அழகா இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து கவிதா மேம் சிறப்பான ஒரு பாடல் இட்டு வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. அருமையாக இருந்தது அவங்க குரல், பாட்டும் சூப்பர் பாட்டு, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கோவையிலிருந்து பத்மா பேசுறேன்.
0: ஏன் வந்து இருந்துகிட்டு பேசாம இருக்கிறீங்க?
1: மேடம் லைன்ல இருக்கீங்களா?
0: ஆமா ஆமா, பாருங்கள்.

0: அந்த கீதம் நான் பாடும் நானல்லவா. தேங்க்யூ மேம்.
1: சிறப்பா பண்ணீங்க மேம், அழகா இருந்தது உங்க குரலும் பாடலும்.
0: தேங்க்யூ மேம்.
1: உங்க குழந்தைமார் வந்து உங்களுக்கு மேம் உங்க குழந்தைமார் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா? என்ன சிரிக்கிறீங்க?
0: அப்படித்தான
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா மேம் அவர்கள். அழகான அவங்க குரலில் செம்மையாக ஒரு சாங், சூப்பர் சாங் அது, எஸ்தா சாங்கு, அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா? பாடுங்கள். என்னது பெரிய பாடலா? பாடுங்கள். பாடுங்க. நானே தான், நீங்க இங்கேயும் நீங்க தான் பாடணும். இல்ல ப்ரோ, பாடுங்க ப்ரோ.
1: அம்மன்

சரியோ அல்ல இந்த துன்பங்களில்

வேண்டும் உம்மடியே நாட வேண்டும் தன்னலைக்கும் வாழ்நிலையை பாடவே எல்லோரும் மத்தியோடு கையெடுத்து உன்னையே கும்பிடவே என்னெல்லாம் உன்னிலையாக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மன்னலக்கும் தாய் பெரிய பாலியத்தம்மா மன்னலக்கும் தாயி குலதெய்வமே தொட்டியங்குல மாரியம்மா மாமதுரையிலே தெத்தக்குல மாரியம்மா விருது நகரிலே முத்து மாரியம்மா சிவகாசியிலே பத்ரகாளியம்மா ஈரவாண்டியிலே கௌமாரியம்மா தாயமங்கலத்திலே முத்துமாரியம்மா இடுக்கன்குடியிலே மாரியம்மா செந்தூரிலே தந்தன மாரியம்மா ஆரல் வாய்மொழியிலே முப்பந்தலிலே இசைக்கு மாரியம்மா பெருங்கரையிலே சதுரங்க நாயகியம்மா சிவகங்கையிலே வெட்டுடையார் காளியம்மா திண்டுத்தல்லிலே கோட்டை மாரியம்மா மணப்பாறையிலே முத்து மாரியம்மா திருச்சியிலே சாயபுரத்தம்மா வெக்காளியம்மா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மா மன்னனுக்கும் தாயே தந்தையே புன்னினும் மாரியம்மா குடந்தையிலே படை வெட்டி மாரியம்மா வளங்கை மாறிலே பாடை வெட்டி மாரியம்மா நாகையிலே நெல்லுக்கடை மாரியம்மா வேளாங்கண்ணியிலே வேளாங்கண்ணியம்மா திருத்துறை பூதியிலே முள்ளாட்சியம்மா குடியிலே துரோகனை மாரியம்மா ஆரூரிலே சீத்தலாதேவி எல்லம்மா பட்டுக்கோட்டையிலே நாரியம்மா அறந்தாங்கியிலே வீரமா காரியம்மா திருவப்பூர் மாரியம்மா கொன்னையூர் மாரியம்மா காரைக்குடியிலே கொப்புடனாயம்மா கண் கொடுக்கும் மாட்டரசன் கோட்டை என் கண்ணா மன்னலுக்கும் தாயே பரவேற்றுவா பரமேஸ்வரியம்மா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியம்மா மேல்மலையனூர் அங்கார பரமேஸ்வரியம்மா வெட்டுவானம் எல்லையம்மா செங்கையிலே மணப்பாக்கம் கல்வியம்மா செங்கையிலே நாகாத்தம்மா மன்னலக்கும் தாயே சென்னையிலே மண்டையிலே அருள்மொழி முந்தைய கல்வியம்மா கோலவிதி பத்ரகாளியம்மா அள்ளித்தேரிலே எல்லம்மா புரசையிலே பாதாள பெண்ணியம்மா மாண்டலத்திலே முப்பாக்கம்மா வடசென்னையிலே ரேணுகா பரமேஸ்வரியம்மா மன்னலத்தும் தாயே சேலத்திலே அன்பனான மாரியம்மா ஈரத்திலே சின்னமாரி பெரிய மாரியம்மா கோவையிலே தந்து மாரியம்மா கோரியம்மா சத்தமங்கலத்திலே வல்லாரி மாரியம்மா மன்னலத்தும் தாயே வடநாட்டிலே காசி விசாலாட்சியம்மா வங்காளத்திலே காளியம்மா விஜயவாடாவிலே கனக சுத்தையம்மா கர்நாடக மாநிலத்திலே தன்மை சாமீந்தீஸ்வரி சாரதாம்பிகே பூகாந்திகே அம்மா தங்க வயலிலே கங்கையம்மா மன்னலக்கும் தாயே கேரளத்திலே சோத்தாரிக்கரை பகவதி அம்மே கொடுங்கள் பகவதி
மன்னனுக்கும் தான்.

அம்மா அம்மா.

Are we ready?

0: சமயத்தில் என்னெங்கும் நடக்க வேண்டும்.
1: அது சற்று சிரிச்சு போச்சு. எப்படி 20 நிமிஷம் பாடியிருக்கீங்க? எப்போ எப்படி இப்படி பாடுறீங்க? சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் 20 நிமிஷம் பாடியிருக்காரு. எப்பா அவர் என்ன நினச்சி பாடினாரோ, அவரை நல்லா வாழ வைக்கணும் ஆண்டவன். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு பாடினார். அதுவும் ஃபீமேல் வாய்ஸ் வேற மாற்றி மாற்றி பாடினார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்படியே மெய் சிலிர்க்க வச்சிட்டாரு. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:45. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குநர் அவர்களுக்கும், உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்ப அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலிசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.